0: இனிமேல் லோவாசி. ஹேய் ஹேய்,
1: குட் மார்னிங் கிளாஸ். குட் மார்னிங் மிஸ் டாகு ஆன் அ ட்ராக். யே ஒலே ஒலே, ஆ ஃபைட் சத்த தங்கலாமா. T49 12 9 லூயிஸ் ஆன் அ ட்ராக்.